வாய்ந் சிலிர்ச்சிந்து பெயர்களாயின் பெரும் சில் உடுடுராவ சட்டை பாய்வு கலோக்கச கர்ஜா ருட்டியாக கருத்தால் ஆப்பு சட தத்தினால் கவன் குப்பிய கவனு கான் கவன் சீதாராஜே ராம் ஜக்கிய சகஜான் சிவ சிவ கிரம் சடாவோ பெண்ணி ரஞ்சனா மஞ்சா சிக்கி சிக்கியா குரு விச்சார் நந்திரி கிரம் லகாய்